0: சலா, எவ்ரி டைம் இங்கேஜ் இங்கேஜ் இங்கே.
1: குட் மார்னிங் டாக்டர். அப்பனா பேஷண்ட் அட்மிட் கரணாஜி.
0: பேஷண்ட் கிட்டார
1: ஓ பஸ் ஸ்டாண்ட் பேஜி. பஸ் ஸ்டாண்ட்
0: ஓ பஸ் ஸ்டாண்ட் பர் ஓ டும் பேஷண்ட் கஷ்ட.
1: பஸ் கி கியூ மே தாஜி. பஸ் ஆயா, கண்டக்டர் போலா ஏக் ஆத்மி ஏக் ஆத்மி. ஹம் உஸ்கோ ரிக்வெஸ்ட் கர்த்தா. பஸ் ஸ்டார்ட் ஹோ கயா ஜி.
0: கிட்னா பச்சா லோக ஹை?
1: சிக்ஸ்.
0: ஓன்லி சிக்ஸ்?
1: சப்கா சார் டாட்டர் ஹை, டாட்டர். ஹமாரா ஃப்ரெண்ட் போல்தா உமீத் பே துனியா காயம்.
0: டென் டென்
1: எவரி டைம் லடகா கா உமீத் மே சிக்ஸ் டாட்டர் ஆ கயா டாக்டர்.
0: ஓ சாட்வா கே வாஸ்தே தோ மீட்டர் ஆயா?
1: ஐயயோ, இதர் தோ லடகே கே வாஸ்தே ஆயா ஜி.
0: அரே இதர் கோய் கரண்டீ லடகே கே பாபா.
1: யாப்கா மேட்டர்னிட்டி ஹோம் தோ டாப் டாக்டர்.
0: பஸ் பஸ் காய் கோ மஸ்கா லகா?
1: மஸ்கா நஹி டாக்டர், அப்புன் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கா ஆத்மி. ஷஹர் கே சாரே மேட்டர்னிட்டி ஹோம் கா டேட்டா கலெக்ட் கியா ஜி. லடகே கா டாப் ஆவரேஜ் ஆப்கே மேட்டர்னிட்டி ஹோம் கா ஜி.
0: ஓ கே மகஜ் மாரி ஜென்டில்மேன், ஹமாரா இடர் கோய் பெட் பன் காலி நஹி ஓ கோய் ஸ்டாப் பன் நஹி.
1: ப்ளீஸ் டாக்டர், அப்புன் கோ சாத்வா டாட்டர் நஹி மாங்கதா.
0: ஹம் போலனா காலி பெலி மகஜ் மாரி நஹி மாங்கதா பாபா. சந்தா தூசி ஜகா ஜாவ்.
1: ஏ தூசரா ஜகா ஹோதா ஜி தோ இதர் காய் கோ ஆதா டாக்டர் ஜி.
0: மை காட் ஜோசப், ஜோசப் ஜி ஹடாவ் ஹடாவ் இஸ் மகஜ் மாரி கோ யஹான் சே ஹடாவ் பாபா.
1: ஐயோ, ஆப்கோ आप हमको मगज मारी बोलता जी,
2: तो तुमको मगज का टानिक बोला जी।
1: देखो, हम बड़ा खराब आदमी।
2: देखो अपन भी अच्छा आदमी नहीं है।
1: देखो देखो, देखो मेरे को हाथ नहीं लगाने का, मैं तुमको मारेगा, तेरे को छोड़ेगा नहीं। हम बहुत खराब आदमी है।
2: बाहर।
1: तो तुम फाइनल बोलता, हमारा पेशेंट को एडमिट नहीं करना।
2: अरे बोलाना नहीं करेगा।
1: ठीक है, ठीक बात है। हम इधर स्ट्राइक करेगा, एडमिट नहीं करेगा तो स्ट्राइक करेगा। अभी हमारा वाइफ आ जाएगा,
2: चलो
1: सिक्स डाटर आ जाएगा, हम घेराव करेगा। डॉक्टर इधर, हम घेराव, हम जाएगा,
2: चलो बाहर चलो,
1: बैठेगा,
2: चलो
1: इधर स्ट्राइक करेगा, घेराव करेगा। डॉक्टर
0: हेलो, ये इस डॉक्टर पालना वाला? ओ डॉक्टर गंजू, कांग्रेचुलेशन फॉर व्हाट? बाबा या बेबी? क्या दोनों? बाबा यानी बेबी, बेबी यानी बाबा? माय गॉड, माय गॉड, बाबा यानी बेबी, बेबी यानी बाबा। जोसेफ पानी पानी लो। बाबा यानी बेबी यानी बाबा, दोनों बाबा यानी बाबा, बाबा दोनों। जोसेफ पानी लो।